ஸ்ரீ கணேசாய நம. அஸ்மத் குருப்யோ நம. அஸ்மத் பரம குருப்யோ நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. பிரம்மா முரரீ ஸ்ரீபுரந்தகாரீ கணோ சசீ பூமி சுதோ புதஸ்ஸ குருஸ்த சுக்ர சனிராஹு கேதவ சர்வே க்ரஹ சாந்தி கரா பவந்து.